சரண மௌனம் மொழிதார் கிருஷ்ண ஜெயி. கிருஷ்ண ஜெய், கிருஷ்ண ஜெய், கிருஷ்ண ஜெய, கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண.